0: எல்லாரும் ஹாரு கேட்ட போதே அட்டாய் ஹத்தலிஹாய்
1: ஸ்ரீலாங்கிய ரித்மய விஸ்வே சிசாரா லைவ் எஃப்எம்.

0: லங்காவே விலாவிங்
1: ருஹுனட ராஜராட்டட சிங்கடகலட www.livefm.lk

0: டி விசி
1: டியூல பிட்டியட்ட கமுரு பிட்டியட்ட நாவல பிட்டியட்ட கல் பிட்டியட்ட www.com